0: electronics.com or call Nanda G3 at 919-491-4514.
1: ஆகட்டுக்குண்டாம் ஓ பட்டு படுத்தாம் ரேடியோ சுரபி.
0: ரேடியோ சுரபி KDXX 107.9 FM HD3 Louisville, Texas. அமெரிக்காலோ தெலுங்கு நேசம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.

தரங்குதாம் தக் தக்க தடிங்கன தம்பலாங்குதாம் தக் தரகட தரகட தரகதாம் தலாங்குதாம் தக் தரகட தரகட தரகதாம் தலாங்குதாம்.

வீரமணி கண்டரே, வில்லாளி வீரரே, வீரமணி கண்டரே, எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு.